ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம் குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஓம் பிரம்மா முராரி ஸ்ரீபுரந்தகாரி தனோ சசி பூமி சுதோ புதஸ் குருச்ச சுக்ரஸ்வநிராஹுகேதவ சர்வே க்ரஹ சாந்திகர பவந்து.